0: பாப்பா வரீங்களா?
1: Nice. Good. Quick. Hello, madam. Welcome to our store.